கரோதம் கதன் கருணானா உபர்ஜதே பிக்ஷயந்த ஜீவன் வசங்கரோத் நிருத்தம் கரோத் ஜதா மர்கடே அனைக்கு சாசன் தாடந்த ஜம்தூதே தவ சங்கே அதமங்னரே